அவரிடம் வேதன புதுமணவாட்டியே எதிரேல் கான் இடறிய காலும் இரத்த வர்ணமாமிழியுமாய் வந்தவன் பொள்ளும்ன இரும்பின் மேல் வீண மஞ்சு துள்ளியுடைய ஆயுஸ்ஸே பிரணயத்தினுள்ளுவென்னு ஞானறியுன்னு தான் போலும் அறியாதே.

புத்தரி சித்தொணியே மங்கள பத்திரையே புத்தரி சித்தொணியே மங்கள பத்திரையே.